0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.
1: கருத்த பெண்ணே, நின்னை காணாஞ்சிட்டொரு நாளுண்டே.